கருங்கஜிரின் உஜுரே கர போலா உலகனே மோலே நிக்கி ஹல்தீரன் ஷாஜி சுஸ்து அர்த்தீர் ஹெரும்பாத்தின் குந்து யல்தேகன் பூல்வையார் புசரானா பால்க்கு நிதிஷர் குந்தங்கீரியோ போருதுவரும் பக்ஷி ஜப்சாரா பதிலின் பிஷ்கானார்